ஆகராத கொள்வாரத அலைஞ்சரத முயல்வாரத கொள்ளும் முறையற்பம்மா கூட குறைச்சிக்க போய் காட்டிடுதான் இருக்கும் நம்ம குரலப்போம் கூப்பேன்.